வழி புத்தியா யூ தனுமையில பார்த்தோ உடிலமோ பார்த்தாத்தோ மாப்பு ஒடிய மங்கள் தாத்தோ Utilala to bahasa bolo poine ala potunu au potu hata wa utilala to lo ia ende bolo potunu alo mei amia tia wa tia te has din Daniel bolo me odu ola po opo oda hata na boju to udi pemohindo amia tia ta tapu mo po ela mai u lo laita isi isi ali wau dilamo palongo to u hitu watu wawa ti diopo u donggo lanto lanto nga dulahe odie inde bo oditopo wa tia mohindo po wassalamualaikum warahmatullahi wa